0: வேதிக்கேடு நம்ம தும்ப திக்குக்கு கபித்தே நதிவார் போனார் ஸ்ரீ பிரசன்னா சச்சரிப்பேட்டை கார்கள தாலூக்குத சச்சரிப்பேட்டைத புதர் நம்ம மாத்திரில் கேண்டினோக்குலும் மீறு சச்சரிப்பேட்டை வாசாயித்தின தண்டல வில்மன் வலயத V4 சேனல் ஒக்க விஜய கர்நாடக தினப்பத்திரிக்கைத வரதிகாரராது தன்ன கச்சோனு நிர்வாகணை மல்தொந்திப்பினார் சுட்டுக்கு கவன ரச்சனை மேர்ன விசேஷ ஹவியாச தினப்பத்திரிகையிலிடு நிரந்தரவாது மேர்ன சுட்டுக்கு கவனோலு வரந்திப்புவா ஹனிபித்தனை பண்புனா சுட்டுக்கு கவன சங்கலனத உருவாது முடுகடைத பொருள் தோத்தோடு கார்கள தாலூக்குத வில்மன் ஹோபளித கன்னட சாகித்ய பரிஷத்திடு சதசியாது பின்னி வினந்திப்புனார் முன்கூறு கடந்தல லயன்ஸ் கிளப் த மாஜி அத்தியராது சமாஜமுகி சிந்தனைத ஒருட்டு தன்ன ஜீவனு சாகிசாவினார் மேரு ஈ பொறுத்தோடு பனி கவிதையிலோ பண்புனச்சின கவிதைத குச்சில்த ஒட்டுகோ நம்ம ஜொத்தையா வந்துள்ளேரு
1: மதுர மனசுக்கு மந்தாரதாசர மதுரத மனசுக்கு மந்தாரதாசர அருளுன பூக்கு தங்காளிதாசர அருளுன பூக்கு தங்காளிதாசர சிகுருன பள்ளிக்கு மரணாசர சிகுருன பள்ளிக்கு மரணாசர பரித்த இல்லதாயகு அப்பதில்லதே ஆசர பரித்தில்லதாயகு அப்பதில்லதே ஆசர ஆண்ட இத்தத செல்லிக்கு ஆண்டா இத்தத செல்லிக்கு பஜபொக்க மந்திரே ஆசர
0: தும்புத அச்சடு ஏ வேதிக்கேடு கவிதேன பொட்டொன்னாரு பிஏ பதவிதர துளு பாஷடு டிப்ளமோனு மல்தினாரு துளு கன்னட பாஷத லேக்கி ஆத்தினாரு கத்தை கவன பிரபந்தலு மெரண பெதபேத பத்திரிகைடு பிரகட ஆத்தண்டு அஞ்சனே ஆகாஷவாணியில பிரகட ஆத்தினவு சத்யா பூஷா நங்கு துளுவெரக மாத்திரகல பெருமை அப்புனச்சின உஞ்சி விசார உண்டு வந்தோட மெரண துளு கத்தை ஒயில் உந்து தெலுங்கு பாஷைக்கு அனுவாத ஆத்தண்டு பூஷா துளு பாஷத உஞ்சி கத்தை தெலுங்கு பாஷைக்கு அனுவாத அப்புனவு வாமல்ல விசேஷ துளு சாகித்ய அகாடமித கதா ஸ்பர்தேடு புக்க லேக்கீர சங்கத விமர்சா ஸ்பர்தேடு சுருத்த இனாமனு படுத்தினச்சின மல்ல விசார துளுவ பாஷேடு பதமந்த மல்பொடு பண்புனே நெத்த பகெட்டு சுருத்த பிரயத்னம் மல்தது பத்திரிகைலிடு குறந்துள்ளேரு துளு ஐசிரி பொக்க கரவழி லேக்கீரு பொக்க வாசக்கீர சங்கத காரியக்காரி சமிதித சதசியாது பெண்ணி பெனந்துள்ளேரு பௌஷஹ ஈத்து மாத விசேஷ சம்பொழிகை மல்தின மெரன புதரியான பண்டிஜி நிகுல் மாத்திரல காத்தொந்துள்ளாரு பேத்தேர்லத்து ஸ்ரீமதி யசோதா மோகன் அரேன கவிதை ஒவ்வொந்து கேண்ட இல்லு காத்தொந்துண்டு
2: என்ன கவிதை புதர் இல்லு காத்தொந்துண்டு கத்தலே கரதுஜி மர புதிலு பஜிரு மஸ்கு மாஜிதுஜி தூங்கருன லோகோ கண்ணர பெரு தும்பு அலே உலையதேட்டு பொல் பாத்துண்டு கத்தலே கரதுஜி மர புதிலு பஜிரு மஸ்கு மாஜிதுஜி தூங்கருன லோகோ கண்ணர பெரு தும்பு அலே உலையதெட்டு பொல் பாத்துண்டு அடுப்பில்ல திக்கெலு கடைப்பி கல்லு பாஜன நல்லிலிகு நித்ரை புடுப்பாதலு சிறிஜூவதப்பே குடும்ப தாங்குன தேவதே அடுப்பில்ல திக்கெலு கடைப்பி கல்லு பாஜன நல்லிலிகு நித்ரை புடுப்பாதலு சிறிஜூவதப்பே குடும்ப தாங்குன தேவதே நெல ஜாலு கஜவும் தட்யகு சேடித பரவும் மாத்திர படவு துர்த்தடு எச்சிடாத்தலு இல்லத ஜமானிதி நெல ஜாலு கஜவு தட்யகு சேடித பரவும் மாத்திர படவு துர்த்தடு எச்சிடாத்தலு இல்லத ஜமானிதி அர கண்ணு அறத்தது கல்லாது தூவந்துண்டு எரமனை தஞ்சி இல்லு பென்பி பொன்ன துல்லாட்டத பொருளு காந்து கவுஜித மர்லு அமசரத திகின பொரும்பாட்டத திறன அரை கண்ணு அறத்தது கல்லாது தூவந்துண்டு எரமனை தஞ்சி இல்லு பென்பி பொன்ன துல்லாட்டத பொருளு காந்து கவுஜித மர்லு அமசரத திகின பொரும்பாட்டத திறன இல்லு தூவந்தே உண்டு சீர சீரவு தாங்கொந்து துர்த்தத அஜ்ஜ தக்கொந்து பாக்கிலுக்கு மணி மம்புத பீக ஜடுத்தது காலசத லோகுகு பல்தி பொன்னன சாதி இல்ல தூவந்தே உண்டு சீரெ சீரவு தாங்கொந்து துர்த்தத அஜ்ஜ தக்கொந்து பாக்கிலுக்கு மணி மம்புத பீக ஜடுத்தது காலசத லோகுகு பல்தி பொன்னன சாதி கும்பருன ஜூவ கோடி அதுருன நாடி நின்னி பாடுன கோடிலின சுயிப்புடொஞ்சே சவாலு ஏப எத்வலு எஞ்ச உப்புவலு தாயை கடைசியலு கும்பருன ஜூவ கோடி அதுருன நாடி நின்னி பாடுன கோடிலின சுயிப்புடொஞ்சே சவாலு ஏப எத்வலு எஞ்ச உப்புவலு ದಾಯ ಕಡೆಸಿಯಲು ಆಲು ಬರುವಲ ಪೋಯಿಲಕ್ಕನೆ ತರೆಕುಜಲ ಪಂದಂದೆ ಸೊಂದಿ ಜೂವ ಕುಂದಂದೆ ಪಿದಡಿ ಪೋಯಿನ ಮಾಯಿಕದ ಪೊರ್ಲು ಮಾಜಂದೆ ಎಲ್ಲದ ದಿಗಿನಗ ಎಲ್ಲದ ದಿಗಿನದ ತೆರನಗ ಕುಂದು ಕನವಂದೆ ಆಲು ಬರುವಲ ಪೋಯಿಲಕ್ಕನೆ ತರೆಕುಜಲ ಪಂದಂದೆ ಸೊಂದಿ ಜೂವ ಕುಂದಂದೆ ಪಿದಡಿ ಪೋಯಿನ ಮಾಯಕದ ಪೊರ್ಲು ಮಾಜಂದೆ ಎಲ್ಲದ ದಿಗನದ ತೆರನಗು ಕುಂದು ಕನವಂದೆ ಕಂಟೆ ಲೆಕ್ಕಾದ ಇಲ್ಲು ಕಾತೊಂದೇ ಉಂಡು ಉಡಲುರುಕಾದ ನಟನೊಂದುಂಡು ಪೋಯಿ ಐಸಿರುಡೆ ಪಿರ ಬರುವಲ ಸಿರಿ ಜೀವ ಮನಿಮಂಬುದ ಬೀಗದರ್ತದ ಗಜ್ಜಿ ಗೌರಿ ಲಕ್ಕಾವಡು ತೂಂಕರನ ಇಲ್ಲಡೆ ಬೊಲ್ಪು ಅರ್ಲಾವಡು ಕುಡರ ತುರ್ತೊಡು ಎಚ್ಚಿಡಾವಡು ಕಂಟೆ ಲಕ್ಕಾದ ಇಲ್ಲು ಕಾತೊಂದೇ ಉಂಡು ಉಡಲುರುಕಾದ ನಟನೊಂದುಂಡು ಪೋಯಿ ಐಸಿರಡೆ ಪಿರಬರಡು ಸಿರಿಜೂವ ಮನಿಮಂಬುದ ಬೀಗದರ್ತದ ಗೌಜಿ ಲಕ್ಕಾವಡು ತೂಂಕರುನ ಇಲ್ಲಡೆ ಬೊಲ್ಪು ಅರ್ಲಾವಡು ಕುಡರ ತುರ್ತದ ಎಚ್ಚಿಡಾವಡು ಇಲ್ಲು ಕಾತೊಂದುಂಡು ನನಲ ನನಲ.

0: வேதிக்கேடு நம்ம தும்பதிக்கு கபித்தே நதிவாரி போனாரு ஸ்ரீ பிரசன்னா சச்சரிப்பேட்டை கார்கள தாலூக்குத சச்சரிப்பேட்டை புதர நம்ம மாத்திரல கேண்டினோக்கலும் மேறு சச்சரிப்பேட்டை வாசாயத்தின தண்டல வில்மன் வலயத V4 சேனல் ஒக்க விஜய கர்நாடகா தின பத்திரிகைத வரதிகாரர் அது தன்ன கச்சோனு நிர்வாணம் மல்தோந்திப்பினாரு சுட்டுக்கு கவன ரச்சனை மேர்ன விசேஷ ஹவியாச தின பத்திரிகையிலிடு நிரந்தரவாது மேர்ன சுட்டுக்கு கவனோலு வரந்திப்புவா ஹனிபித்தனை பண்புனா சுட்டுக்கு கவன சங்கலனத உருவாது முடுகடைத பொருள் தோத்தோண்டு கார்கள தாலூக்குத வில்மன் ஹோபளித கன்னட சாகித்ய பரிஷத்திடு சதசியாது பின்னி வினந்திப்புனாரு முன்கூறு கடந்தல லயன்ஸ் கிளப் த மாச்சி அத்தியக்ஷராது சமாஜமுகி சிந்தனைத ஒருட்டு தன்ன ஜீவனு சாகுசாவினர் மேரு ஈ பொறுத்தோடு பனி கவிதையிலோ பண்புனச்சின கவிதைத குச்சில் த ஒட்டுகோ நம்ம ஜொத்தையா வந்துள்ளேரு
1: மதுர மனசுக்கு மந்தாரதாசர மதுரத மனசுக்கு மந்தாரதாசர அருளுன பூக்கு தங்காளிதாசர அருளுன பூக்கு தங்காளிதாசர சிகுருன பள்ளிக்கு மரணாசர சிகுருன பள்ளிக்கு மரணாசர பரித்த இல்லதாக அப்பதில்லதையாசர பரித்தில்லதாக அப்பதில்லதையாசர ஆண்ட இத்தத செல்லிக்கு ஆண்டா இத்தத செல்லிக்கு பஜபொக்க மந்திரே ஆசர
0: தும்புத அச்சடு ஏ வேதிக்கேடு கவிதேனு போட்டோன்னாரு பிஏ பதவிதரே துளு பாஷடு டிப்ளமோனு மல்தினாரு துளு கன்னட பாஷத லேக்கி அத்தினாரு கத்தை கவன பிரபந்தலு மெரன பெதபேத பத்திரிகேடு பிரகட ஆத்தண்டு அஞ்சனே ஆகாஷவாணியில பிரகட ஆத்தினவு சத்யா பஷா நங்கு துளுவெரைகு மாத்தெரைகள பெருமை அப்புனச்சின உஞ்சி விசார உண்டு வந்தோட மெரன துளு கத்தை ஒயிலு உந்து தெலுங்கு பாஷைக்கு அனுவாத ஆத்தண்டு பஷஹ துளு பாஷத உஞ்சி கத்தை தெலுங்கு பாஷைக்கு அனுவாத அப்புனவு வாமல்ல விசேஷ துளு சாகித்ய அகாடமித கதா ஸ்பர்தேடு புக்க லேக்கீர சங்கத விமர்சக ஸ்பர்தேடு சுருத்த இனாமுனு படுத்தினச்சின மல்ல விசார துளுவ பாஷேடு பதமந்த மல்போடு பண்புனே நெத்த பகெட்டு சுருத்த பிரயத்னம் மல்தது பத்திரிகைலடு குறந்துள்ளேரு துளு ஐசிரி பொக்க கரவழி லேக்கீரு பொக்க வாசக்கீர சங்கத காரியக்காரி சமிதித சதசியாது பெண்ணி பெனந்துள்ளேரு பௌஷஹ ஈத்த மாத்த விசேஷ சம்பொழிக மல்தின மெரன புதரியான பண்டிஜி நிகுல் மாத்திரல காத்தொந்துள்ளாரு பேத்தேர்ல ஸ்ரீமதி யசோதா மோகன் அரேன கவிதை ஒவ்வொந்து கேண்ட இல்லு காத்தொந்துண்டு
2: என்ன கவிதை புதர் இல்லு காத்தொந்துண்டு கத்தலே கரதிஜி மர புதிலு பஜிரு மஸ்கு மாஜிதிஜி தூங்கருண லோகோ கண்ணர பெரு தும்பு அலே உலையதேட்டு பொல்பாத்துண்டு கத்தலே கரதிஜி மர புதிலு பஜிரு மஸ்கு மாஜிதிஜி தூங்கருண லோகோ கண்ணர பெரு தும்பு அலே உலையதெட்டு பொல்பாத்துண்டு அடுப்பில்ல திக்கியலு கடைப்பி கல்லு பாஜன நல்லிலிகு நித்ர புடுப்பாதலு சிறிஜூவதப்பே குடும்ப தாங்குன தேவத்தே அடுப்பில்ல திக்கியலு கடைப்பி கல்லு பாஜன நல்லிலிகு நித்ர புடுப்பாதலு சிறிஜூவதப்பே குடும்ப தாங்குன தேவத்தே நெல ஜாலு கஜவும் தட்யகு சேடித பரவும் மாத்திரை படவு துர்த்தொடு எச்சிடாத்தலு இல்லத ஜமானிதி நெல ஜாலு கஜவு தட்யகு சேடித பரவும் மாத்திரை படவு துர்த்தொடு எச்சிடாத்தலு இல்லத ஜமானிதி அரை கண்ணு அறத்தது கல்லாது தூவந்துண்டு எரமனை தஞ்சி இல்லு பென்பி பொன்ன துல்லாட்டத பொருளு காந்த கவுஜித மர்லு அமசரத திகின பொரும்பாட்டத திறன அரை கண்ணு அறத்தது கல்லாது தூவந்துண்டு எரமனை தஞ்சி இல்லு பென்பி பொன்ன துல்லாட்டத பொருளு காந்த கவுஜித மர்லு அமசரத திகின பொரும்பாட்டத திறன இல்லு தூவந்தே உண்டு சீர சீரவு தாங்கொந்து துர்த்தத அஜ்ஜதக்கொந்து பாக்கிலுக்கு மணிமம்புத பீக ஜடுத்தது காலசத லோகுகு பல்தி பொன்னன சாதி இல்லு தூவந்தே உண்டு சீரே சீரவு தாங்கொந்து துர்த்தத அஜ்ஜதக்கொந்து பாக்கிலுக்கு மணிமம்புத பீக ஜடுத்தது காலசத லோகுகு பல்தி பொன்னன சாதி கும்பருன ஜூவ கோடி அதுருன நாடி நின்னி பாடுன கோடிலின சுயிப்புடொஞ்சே சவாலு ஏப்ப எத்துவலு எஞ்ச உப்புவலு தாயே கடைசியலு கும்பருன ஜூவ கோடி அதுருன நாடி நின்னி பாடுன கோடிலின சுயிப்புடொஞ்சே சவாலு ஏப்ப எத்துவலு எஞ்ச உப்புவலு ದಾಯ ಕಡೆಸಿಯಲು ಆಲು ಬರುವಲ ಪೋಯಿಲಕ್ಕನೆ ತರೆಕುಜಲ ಪಂದಂದೆ ಸೊಂದಿ ಜೂವ ಕುಂದಂದೆ ಪಿತಡಿ ಪೋಯಿನ ಮಾಯಿಕದ ಪೊರ್ಲು ಮಾಜಂದೆ ಎಲ್ಲೆದ ದಿಗಿನಗು ಎಲ್ಲೆದ ದಿಗಿನದ ತೆರನಗು ಕುಂದುಕನವಂದೆ ಆಲು ಬರುವಲ ಪೋಯಿಲಕ್ಕನೆ ತರೆಕುಜಲ ಪಂದಂದೆ ಸೊಂದಿ ಜೂವ ಕುಂದಂದೆ ಪಿದಡಿ ಪೋಯಿನ ಮಾಯಕದ ಪೊರ್ಲು ಮಾಜಂದೆ ಎಲ್ಲೆದ ದಿಗನದ ತೆರನಗು ಕುಂದುಕನವಂದೆ ಕಂಟೆ ಲೆಕ್ಕಾದ ಇಲ್ಲು ಕಾತುಂದೇ ಉಂಡು ಉಡಲುರ್ಕಾದ ನಟನೊಂದುಂಡು ಪೋಯಿ ಐಸಿರುಡೆ ಪಿರ ಬರುವಲ ಸಿರಿ ಜೀವ ಮಣಿಮಂಬುದ ಬೀಗದರ್ತದ ಗಜ್ಜಿ ಗೌರಿ ಲಕ್ಕಾವಡು ತೂಂಕರನ ಇಲ್ಲಡೆ ಬೊಲ್ಪು ಅರ್ಲಾವಡು ಕುಡರ ತುರ್ತುಡು ಎಚ್ಚಿಡಾವಡು ಕಂಟೆ ಲಕ್ಕಾದ ಇಲ್ಲು ಕಾತುಂದೇ ಉಂಡು ಉಡಲುರ್ಕಾದ ನಟನೊಂದುಂಡು ಪೋಯಿ ಐಸಿರಡೆ ಪಿರಬರಡು ಸಿರಿಜೂವ ಮಣಿಮಂಬುದ ಬೀಗದರ್ತದ ಗೌಜಿ ಲಕ್ಕಾವಡು ತೂಂಕರನ ಇಲ್ಲಡೆ ಬೊಲ್ಪು ಅರ್ಲಾವಡು ಕುಡರ ತುರ್ತದ ಎಚ್ಚಿಡಾವಡು ಇಲ್ಲು ಕಾತುಂದುಂಡು ನನಲ ನನಲ.

0: அண்ணா என் கொஞ்சிச்சா இரகு
1: இங்கதால புடிச்சு சேகர
0: தானே
1: தாதான சேகர இ கிருஷில புடிச்சு தால புடிச்சு துல்ல
0: இரகு தாதாண்டிய வெங்க பண்ணா
1: இஞ்சி நான் பண்புன மாற வாவா நமுனத கிருஷி மந்தனால புலேதால தோச்சி பூரெட்ல நஷ்டனு தூது தூது சாக்கான் லாப தூ அரகி திக்குச்சி
0: சுறுசுறுக்கு கிருஷிட்டு ஈர்ல கனி என்னலானே பரா
1: இவரமணி பந்தை குள்ளுவானா நினான் தூனக அஞ்சதால தோச்சிங்க பூரெட்ல புலேட்டு
0: ஏ இத்த உண்டு ஈர் ஈர்ன ஜாகத மண்ணு பரீட்சை மல்தாரா
1: இவரமணி பந்தை குள்ளு மண்ணு நேர்ல பரீட்சை
0: அந்த வெங்கப்பண்ண நம்ம ஜாகத கெல திக்குத மண்ணு பரீட்சைக்கு கொரடு அகில் ஐனு தூது நமக்கு சரியாயின பரிகார பண்பேரு
1: சேகரா
2: மண்ண பரீட்சை மல்பொடுந்துள்ளார அஞ்சாண்ட நிட்டின புதரு கிராம சர்வே நம்பர் அஞ்சனை மண்ணுத மாதிரி தொட்டுகு உஜிரே எஸ்டிஎம் காலேஜித கேம்பஸ் உடுப்புன மண்ண பரீட்சா கேந்திர குபிலை போன் நம்பர் 1 7 3 5 4 சொன்ன என்மா ஆஜி போன் நம்பர் குடரா 1 7 3 5 4 சொன்ன என்மா ஆஜி

0: வேதிக்கேடு நம்ம தும்பதிக்கு கபித்திய நதிவாரி போனாரு ஸ்ரீ பிரசன்னா சச்சரிப்பேட்டை கார்கள தாலூக்குத சச்சரிப்பேட்டை புதர நம்ம மாத்திரல கேண்டினோக்குலும் மீறு சச்சரிப்பேட்டை வாசாயித்தன தண்டல வில்மன் வலயத வி ஃபோர் சேனல் ஒக்க விஜய கர்நாடக தினபத்திரிக்கைத வரதிகாரராது தன்ன கச்சோனு நிர்வாணை மல்தோ நிப்புனாரு சுட்டுக்கு கவன ரச்சனை மீர்ன விசேஷ ஹவியாச தினபத்திரிகையிலிடு நிரந்தரவாது மீர்ன சுட்டுக்கு கவனோலு வரந்திப்புவா ஹனிபித்தனை பண்புனா சுட்டுக்கு கவன சங்கலனத உருவாது முடுகடைத பொருள் தோத்தோண்டு கார்கள தாலூக்குத வில்மன் ஹோபளித கன்னட சாகித்ய பரிஷத்திடு சதசியாது பின்னிவெனந்திப்புனாரு முன்கூறு கடந்தல லயன்ஸ் கிளப் மாஜி அத்தியராது சமாஜமுகி சிந்தனை ஒருட்டு தன்ன ஜீவனு சாகுசாவினர் மேரு இப்பொருத்தோடு பனி கவிதையிலோ பண்புனச்சின கவிதைத குச்சில் த ஒட்டுகோ நம்ம ஜொத்தையா வந்துள்ளேரு
1: மதுர மனசுக்கு மந்தாரதாசர மதுரத மனசுக்கு மந்தாரதாசர அருளுன பூக்கு தங்காளிதாசர அருளுன பூக்கு தங்காளிதாசர சிகுருன பள்ளிக்கு மரணாசர சிகுருன பள்ளிக்கு மரணாசர பரித்த இல்லதாக அப்பதில்லதாசர பரித்தில்லதாக அப்பதில்லதாசர ஆண்ட இத்தத செல்லிக்கு ஆண்டா இத்தத செல்லிக்கு பஜே பொக்க மந்திரே ஆசர
0: தும்புத அச்சடு ஏ வேதிக்கேடு கவிதேன போட்டாரு பிஏ பதவிதர துளு பாஷடு டிப்ளமோனு மல்தினாரு துளு கன்னட பாஷத லேக்கி ஆத்தினாரு கதை கவன பிரபந்தலு மெரண பெதுபேத்தே பத்திரிகேடு பிரகட ஆத்தண்டு அஞ்சனே ஆகாஷவாணியில பிரகட ஆத்தினவு சத்யா பஷா நங்கு துளுவெரகு மாத்திரைகள பெருமை அப்புனச்சின உஞ்சி விசார உண்டு வந்தொழே மெரண துளு கதை ஒயில் உந்து தெலுங்கு பாஷைக்கு அனுவாத ஆத்தண்டு பஷஹ துளு பாஷத உஞ்சி கதை தெலுங்கு பாஷைக்கு அனுவாத அப்புனவு வாமல்ல விசேஷ துளு சாகித்ய அகாடமித கதா ஸ்பர்தேடு புக்க லேக்கீர சங்கத விமர்சக ஸ்பர்தேடு சுருத்த இனாமுனு படுத்தினச்சின மல்ல விசார துளுவ பாஷேடு பதமந்த மல்போடு பண்புனே நெத்த பகெட்டு சுருத்த பிரயத்னம் மல்தது பத்திரிகைலிடு குறந்துள்ளேரு துளு ஐசிரி பொக்க கரவழி லேக்கீரு பொக்க வாசக்கீர சங்கத காரியக்காரி சமிதித சதசியாது பெண்ணி பெனந்துள்ளேரு பௌஷஹ ஈத்த மாத்த விசேஷ சம்பொழிக மல்தின மெரண புதரியான பண்டிஜி நிகுல் மாத்திரல காத்தொந்துள்ளாரு பேத்தேர்லத்து ஸ்ரீமதி யசோதா மோகன் அரேனா கவிதை ஒவ்வொந்து கேண்ட இல்லு காத்தொந்துண்டு
2: என்ன கவிதை புதர் இல்லு காத்தொந்துண்டு கத்தலே கரதிஜி மர புதில் பஜிரு மஸ்கு மாஜிதிஜி தூங்கருன லோகோ கண்ணர பெரு தும்பு அலே உலையதேட்டு பொல்பாத்துண்டு கத்தலே கரதிஜி மர புதில் பஜிரு மஸ்கு மாஜிதிஜி தூங்கருன லோகோ கண்ணர பெரு தும்பு அலே உலையதெட்டு பொல்பாத்துண்டு அடுப்பில்ல திக்கேலு கடைப்பி கல்லு பாஜன நல்லிலிகு நித்ர புடுப்பாதல் சிறிஜூவதப்பே குடும்ப தாங்குன தேவத்தே அடுப்பில்ல திக்கேலு கடைப்பி கல்லு பாஜன நல்லிலிகு நித்ர புடுப்பாதல் சிறிஜூவதப்பே குடும்ப தாங்குன தேவத்தே நெல ஜாலு கஜவும் தட்யகு சேடித பரவும் மாத்திரை படவு துர்த்தடு எச்சிடாத்தலு இல்லதெஜமானிதி நெல ஜாலு கஜவு தட்யகு சேடித பரவும் மாத்திரை படவு துர்த்தடு எச்சிடாத்தலு இல்லதெஜமானிதி அரை கண்ணு அறத்தது கல்லாது தூவந்துண்டு எரமனை தஞ்சி இல்லு பென்பி பொன்ன துல்லாட்டத பொருளு காந்து கவுஜித மருளு அமசரத திகின பொரும்பாட்டத திறன அரை கண்ணு அறத்தது கல்லாது தூவந்துண்டு எரமனை தஞ்சி இல்லு பென்பி பொன்ன துல்லாட்டத பொருளு காந்து கவுஜித மருளு அமசரத திகின பொரும்பாட்டத திறன இல்லு தூவந்தே உண்டு சீர சீரவு தாங்கொந்து துர்த்தத அஜ்ஜதக்கொந்து பாக்கிலுக்கு மணிமம்புத பீக ஜெடுத்தது காலசத லோகுகு பல்தி பொன்னன சாதி இல்ல தூவந்தே உண்டு சீரே சீரவு தாங்கொந்து துர்த்தத அஜ்ஜதக்கொந்து பாக்கிலுக்கு மணிமம்புத பீக ஜெடுத்தது காலசத லோகுகு பல்தி பொன்னன சாதி கும்பருன ஜூவ கோடி அதுருன நாடி நின்னி பாடுன கோடிலின சொய்புடொஞ்சே சவாலு ஏப்பயத்வலு எஞ்ச உப்புவலு தாயே கடைசியலு கும்பருன ஜூவ கோடி அதுருன நாடி நின்னி பாடுன கோடிலின சொய்புடொஞ்சே சவாலு ஏப்பயத்வலு எஞ்ச உப்புவலு ದಾಯ ಕಡೆಸಿಯಲು ಆಲು ಬರುವಲ ಪೋಯಿಲಕ್ಕನೆ ತರೆಕುಜಲ ಪಂದಂದೆ ಸೊಂದಿ ಜೂವ ಕುಂದಂದೆ ಪಿತಡಿ ಪೋಯಿನ ಮಾಯಿಕದ ಪೊರ್ಲು ಮಾಜಂದೆ ಎಲ್ಲೆದ ದಿಗಿನಗು ಎಲ್ಲೆದ ದಿಗಿನದ ತೆರನಗು ಕುಂದುಕನವಂದೆ ಆಲು ಬರುವಲ ಪೋಯಿಲಕ್ಕನೆ ತರೆಕುಜಲ ಪಂದಂದೆ ಸೊಂದಿ ಜೂವ ಕುಂದಂದೆ ಪಿದಡಿ ಪೋಯಿನ ಮಾಯಕದ ಪೊರ್ಲು ಮಾಜಂದೆ ಎಲ್ಲೆದ ದಿಗನದ ತೆರನಗು ಕುಂದುಕನವಂದೆ ಕಂಟೆ ಲೆಕ್ಕಾದ ಇಲ್ಲು ಕಾತುಂದೇ ಉಂಡು ಉಡಲುರ್ಕಾದ ನಟನೊಂದುಂಡು ಪೋಯಿ ಐಸಿರುಡೆ ಪಿರ ಬರುವಲ ಸಿರಿ ಜೀವ ಮಣಿಮಂಬುದ ಬೀಗದರ್ತದ ಗಜ್ಜಿ ಗೌರಿ ಲಕ್ಕಾವಡು ತೂಂಕರನ ಇಲ್ಲಡೆ ಬೊಲ್ಪು ಅರ್ಲಾವಡು ಕುಡರ ತುರ್ತೊಡು ಎಚ್ಚಿಡಾವಡು ಕಂಟೆ ಲಕ್ಕಾದ ಇಲ್ಲು ಕಾತುಂದೇ ಉಂಡು ಉಡಲುರ್ಕಾದ ನಟನೊಂದುಂಡು ಪೋಯಿ ಐಸಿರಡೆ ಪಿರಬರಡು ಸಿರಿಜೂವ ಮಣಿಮಂಬುದ ಬೀಗದರ್ತದ ಗೌಜಿ ಲಕ್ಕಾವಡು ತೂಂಕರನ ಇಲ್ಲಡೆ ಬೊಲ್ಪು ಅರ್ಲಾವಡು ಕುಡರ ತುರ್ತದ ಎಚ್ಚಿಡಾವಡು ಇಲ್ಲು ಕಾತುಂದುಂಡು ನನಲ ನನಲ.